ஆசிரியர் கலந்து கொள்வதற்கும் இக்கான மை ஸ்பான்சர்களுக்கு

0: கடிதம் பெறுவது ஒரு இலா சென்றது ஜேபி எம்மா இசம்பாங் ரஸ்த எம சிக்கி தொங்க ரஸ்த ஐயம் பயத்தின் கோ
1: বিশেষ করে গানি ভাগিনী